அகாடமி இன்று 2016 பின்ன பூனேன்றோ கௌரவா பிரசஸ்தி கொடுக்கிற ஒரு லேசரோ சந்தோஷத்த சந்தர்ப்பத்தில் நாங்க எல்லாம் சபாங்கடத்தோ உல்கா சேரா இப்ப ஜெண்டா மத்தோ அதிவேசனம் நடக்க போண்டு பேரி கவி கோஷ்டி பேரி கவி கோஷ்டி என்ன பௌஷா எல்லா பேரி மார்கு பாரி இஷ்டா பிரிசத்தோ செங்கமார நான் எடையடலி பெண்ணிங்கு காய்ட்டு ஒரு சுட்டுக்க செல்லுக்கு ஆசைப்படுறேன் ஈ கவி கோஷ்டி நடுலு இதொரு சுட்டுக்கா ஒரு அண்டு வாரத்த ரஜ சண்டே அண்டு வாரத்த ரஜ சண்டே அண்டும் நகலவுத்து நாஷ்டத்துக்கு பிண்டே அண்டு வாரத்த ரஜ சண்டே அண்டும் நாஷ்டத்துக்கு நகலவுத்து பிண்டே பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டே பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டே ஜோர்லு பர்ச்ச நானு தொண்டே ஜோர்லு பர்ச்ச நானு தொண்டே கண்ணு மர்ச்சாலு பெஞ்சாயி அதுல பாய் பொத்திட்டு திண்டே இப்ப நீங்கள் எதுல கவன மண்டனாக்கு பண்டோ ஆளு ஹசனப்பா முடிபுதிர இல்ல ஆதரத்தோடு கூட போடியம் விழிச்சுள்ள ஹசனப்பா முடிபுதிரை

0: தீர்ப்பொங்கின பாத்திரம் குருக்களே.
1: என்ன மகனே மக்னாவுடு
0: ஈரபாயில் இருக்கிற பாத்திரமே
1: அந்த
0: வித்தியின கல்வாயின புண்ணியாத்மே தாதனம் நல்ல ஆசைதியும் வந்து எஞ்சினோ இரு கேன் வரந்து என் ஆலோசனை மத்து வைத்தேன். தயப்பண்ண என் அரசுன மகனத்தை
1: தெரியும்
0: சம்பத்தினை கேன் வரு
1: சாச்சா
0: அதுவா தன பதுக்கு போடுறது கேன் வரு இ கல்பனை என்ன வைக்கிறது அண்ணன் இஞ்சினோ நீ பாத்திர ஈரி கேன் வரந்து கண்டித்தவா இல்லை என தன மனசு ஆலோசனை மத்து செய்தி கொடுக்கல நனவரியன உத்தாரமல் பெற தந்தே நனவரியன பதுக்கின ஆளுமல் பெயர் மனசு வரந்து இருட கல்பினாலே ஆண்டு என பதுக்கு பங்காராவுடு என்ன பவிஷத்து எட்டாவிடு வந்து ஆலோசனை எனக்கு ஓடித்தது இந்த மகன் மத்தியாவிடு நாலாயிரம் பண்ணுள்ளாரு ஈர்ன மகே பண்ணு ஏறு குறுக்கலே ஈர்ன மகே என பலாகி சபான ஆயனையான மதிமே அவடு இச்சு குறுக்கலை இருட கைமுக்கி வா காரணங்கள்.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுனது ஏரைகளை கொட்டிச்சு யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

லால்பா லேடி லொஸ்டர் கொட்டார சவுகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கள் கேரிசி முக்கா பாவஞ்சி அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

கம்மனையில்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆறு, கரியில்லாத்தோ நவிலுற நோக்கிடங்க ஆறு, பன்னபராத்தோ மயிலாஞ்சி இடுங்க ஆறு, டஃப்பு பாட் மாப்பிள்ள பாட் ஓப்பன பாட் பன்னில்லைங்க பேரி காரியக்கிரமா கேக்கிடங்க ஆறு. அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோ பந்துண்டு மொயிலாஞ்சி.

அகாடமி இன்று ஜெண்டாயிரத்தி பூனாறு பின்ன பூனேல்ரோ கௌரவா பிரசஸ்தி கொடுக்கிற ஒரு லேசரோ சந்தோஷ சந்தர்ப்பத்தில் நாங்க எல்லாம் இ சபாங்கடத்தோ உல்கா சேர்றா இப்ப ஜெண்டாமத்தோ அதிவேசனம் நடக்க போண்டு பேரி கவி கோஷ்டி பேரி கவி கோஷ்டி என்ன பௌஷா எல்லா பேரி மார்கு பாரி இஷ்டா பிரிசத்தோ செங்கமார நான் எடையடில் பெண்ணிங்கு காய்ட்டு ஒரு சுட்டுக்க செல்லுக்கு ஆசைப்படுறேன் இ கவி கோஷ்டி நடலு இது ஒரு சுட்டுக்கா ஒரு அண்டு வாரத்தரஜ சண்டே அண்டு வாரத்தரஜ சண்டே அண்டும் நங்கலவுத்து நாஷ்டத்துக்கு பிண்டே அண்டு வாரத்து ரஜ சண்டே அண்டும் நாஷ்டத்துக்கு நங்கலவுத்து பிண்டே பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டை பிண்டை கண்டுட்டு பெச்சைத்து நண்ட மண்டை ஜோர்லு பரிச்ச நான் தொண்டே ஜோர்லு பரிச்ச நான் தொண்டே கண்ணு மர்ச்சாலு பெஞ்சாயி அதுல பாய் பொத்திட்டு திண்டே இப்ப நீங்கள் எதில் கவன மண்டனாக்கோ பண்டோ ஆளு ஹசனப்பா முடிபுத்திர இல்ல ஆதரத்தரு கூட போடியம் வீழ்ச்சி ஹசனப்பா முடிபுத்திர

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தின்னு புள்ளியான அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: யான அமிர்த சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையில
1: கண்டொடே பல தூப்பே நாளென்னு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதழ கல கலகா.